டாட்சி கும்மி சார்ச்சு ஃபிரி டூண்டி ஜாமா சுண மேரி ஹரிதாசிக்கு தே பேபஸ்.